0: விடவு.
1: அம்மா நீங்கள் நக்கையே, மாமா பாய சக்கரே.
2: அம்மா நீங்கள் நக்கரே.